0: கட்டி என்னத்த போனோ புறங்கில் சோப்போ இங்க ஒண்ணு அறுப்பான்
1: ஆக்கு வர குதூர்
0: Rabu Dewrat Muko. Ayo belano penembahan bismu kang wis tumeka situ. Ora gelem bilake marang sedane rumunan. Ono satrak sentengi sirai.
1: Bukan rewel sikilku tambali.